0: பெங்களாவ லங்கா விழாவின் பாந்தரே காய்
1: லைவ் FM.LK
2: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட் தனின ரித்மய லைவ் FM
3: LiveFM.LK